உனக்கு தலை தூணும் மனம், அன்னூருக்கு தலை தூணும் மனம், கைனா குறைநாய் கைனா குறநாய் நம் சோபுக தனும் நம் சோபுக தனும் ஜாமி ஜனம் பாய்கியன்.

0: காடி இதெல்லாம் உயிர் மாட்டேங்கிறாங்க. ஒட்டியும் காடி உயிர்
1: மாட்டேங்கிறாங்க.